0: அனுத்துனாய் தசமபஹா அனுத்துனாய் தசமஹத லக்ஹண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கா ஹண்ட
1: விலாவ சௌசஹதராய்
2: விலாவ உபவேதகின ஆவே
3: வார்த்தா பிட வார்த்தா கபனி கோடி அட்டே என்எல்வி தனனிதானே நுத்ரையின் ரட்டே சம்வர்தனேட தேவந்த சக்தியக் பெமின் உபத் தினவா ரட்டத் தினவத தனனிதானே விலதீகின உபத் கோடிபதியே குவான்.

0: அத்தனை வினாடி பணம் சதாய் விழாவை வினின் டிரைவே இந்த விழாவு பகுதி தவசை அப்ப கிதறட்டு மே நேதாய் கட்டி அக்காவா திங்க தெங்க அப்பி கிதற காணபோன விதியட்ட தென்ன பேனி
1: நேதாய்
0: நேதாய் கட்டி அக்காவட பசே
1: விசேஷமான ஹரி
0: ஹதான் ஓன திங்க சியலு கிதற வெட நத்தர கரலா
1: ஹரி
0: இவி மே ராஜகாரிய
1: முல் தரட தூண்ணா
0: முல் தரட தீல உதாசன சிட்ட ஆரம்பக
1: ரைட்
0: சஹா மே வினதாட்ட அப்பே கிதற தியன ஸ்வரூபய
1: வெனசனவா
0: சம்பூர்ணேம ஹாத் பசின்ம
1: வினாஸ்வரூபயக்
0: வினாஸ்வரூபயக் ගන්නවා ஏ பதின்ச்சி வெச்ச தவசே வாகி ஏ கண்ணே ஏ பதின்ச்சுன தவசே ஸ்வரூபேட யலி ගන්න පුළුවන්
1: හැම දෙම හරිම තැන තියන්න ඕනේ පොඩ්ඩක්වත් කුණු තියෙන්න බෑ
0: කුණු නෑ
1: හරි දස්ට් එක වගේ තියෙන්න බෑ
0: ආපිසි අලුත්
1: හරි
0: ஒரு நிர்மாணம்
1: கோமஹரிங்க
0: ஹரி ரஹாய் கேல தமாய் கி கெதரட் பேக் ஆபு ஆய மைதான கெதரிங் யான கோட்ட தவ மொன ஹரி கேன நானா ஹொந்தாய் கேல வகே
1: ஹரி ஹரி
0: பஸ்தவீம குத்த தி வென்னதி சமஹர லாவட யாலட கேமடிகே ரச தக்கட பஸ் தக்கட பஸ்னே ரச
1: நின்ன
0: தனுட பஸ்
1: ஹரி ரச கோஹே தானே தக்கின்னே கேமடிகா தக்கல ரச விதின்ன புல
0: அபி மஹலுகு தேவல் கரே நே மம் மே நிகங் அர மே சிஷ நே சிஷத்தே பாசுனாட பஸ்ஸே
1: விஜய் குழு ரசக்காரக வரனுக்கு கிருத்திம தேவால் மே கிசிம தேக்கணங்குனே.

0: பேய் மொழிமா தக்கிரீம சுரேக்கு முமாக தொண்ட
1: மார்கபாவிதேதி ஜங்கம துரகதனே பாவிச்சி நுகரான்
0: சுபகமனாக் பரிசுமின் கிகின்னேன்